ஆகல் ஊது சின்னது தத்துசியாத் வல்லீரே ஜென்மத்துள்வே வல்புனி ஜென்சம் தத்தாவாதராது கஷ்டானரு ஜப்சிரமத்லஞ்சேன் நீ சோச்சனி தத்துசியாரலி வல்தான் இஜினே எம்னேது